0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: நொட்டுஸ்வரம் சங்கரவர ரூபகத்தாள வெஸ்டர்ன் மேஜர் ஸ்கேல் க்ளோஸ் டு சங்கராபர்ணராக கம்போசர் முத்துசுவாமி தீட்சிதர்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ரிஷகம் ரிஷம் தேவபரிஹி சதவலிஷகம் சதவலிஷம் தேவபரிஹி ரிஷகம் ரிஷம் தேவபரிஹி சதவலிஷம் தேவபரிஹி சதவலிஷகம் சதவலிஷம் தேவபரிஹிர் தேவபரிஹி சதவலிஷம் விவி சதவலிஷம் தேவபரிஹிர் தேவபரிஹி சதவலிஷம் வி தேவபரிஹிரிதி தேவபரிஹி சதவலிஷம் விவி சதவலிஷகம் சதவலிஷம் விரோஹரோஹ வி சதவலிஷகம் சதவலிஷம் விரோஹ சதவலிஷமிதி சதவலிஷம் விரோஹரோஹ விவிரோஹ சஹசிரவலிஷா சஹசிரவலிஷாரோஹ விவிரோஹ சஹசிரவலிஷாஹ ரோஹ சஹசிரவலிஷா சஹசிரவலிஷாரோஹ ரோஹ சஹசிரவலிஷா விவி சஹசிரவலிஷாரோஹ ரோஹ சஹசிரவலிஷா வி சஹசிரவலிஷா விவி சஹசிரவலிஷா சஹசிரவலிஷா வி வயம் வயம் வி சஹசிரவலிஷா சஹசிரவலிஷா வி வயம் சஹசிர

பரைஹி சித்தி சாத்தியகணேசுரா சுரநரைர் பக்தை பிரபன்னார்த்திபி சம்சேவியாய சமுல்லசத் தினமணி

ஓம் விஸ்வகர்பாய நமஹ, ஓம் புவே நமஹ, ஓம் அபுவே நமஹ, ஓம் பூதத்வாய நமஹ, ஓம் பூனாதீசாய நமஹ, ஓம் பூதிக்ருதே நமஹ, ஓம் பிராந்திநாசனாய நமஹ, ஓம் பூதிபூஷித சர்வாங்காய நமஹ, ஓம் பூஷயாய நமஹ, ஓம் பூதவாஹனாய நமஹ, ஓம் க்ஷேத்ரஜ்ஞாய நமஹ, ஓம் புவனாதீசாய நமஹ, ஓம்

நமஹ, ஓம் ஈஸ்வராஜ நமஹ, ஓம் காமபுவே நமஹ, ஓம் காமதாஜ நமஹ, ஓம் அச்சிந்த்யாஜ நமஹ, ஓம் கிரீட்டினே நமஹ, ஓம் கௌஷிகாஜ நமஹ, ஓம் கபிலாஜ நமஹ, ஓம் குசலாஜ நமஹ.

நமஹ ஓம் சதுர்முகாய நமஹ ஓம் ஓஜஸ்தேஜோ திதிதராய நமஹ ஓம் ஜிதகாமாய நமஹ ஓம் ஜனப்ரியாய நமஹ ஓம் அஜாதசத்ரவே நமஹ ஓம் ஓஜஸ்வினே நமஹ.

ஓம் ஜன்மமிருத்யுபயாபகாய நமஹ. ஓம் ஜீவிதாந்தகராய நமஹ. ஓம் ஜேஷ்டாய நமஹ. ஓம் ஜெகந்நாதாய நமஹ. ஓம் ஜனேஸ்வராய நமஹ. ஓம் திரிவர்க்க சாதனாய நமஹ. ஓம் தார்க்ஷ்யாய நமஹ. ஓம் தத்குணாய நமஹ. ஓம் தந்துவர்தனாய நமஹ.

நமஹ. ஓம் சதாசிவாய நமஹ. ஓம் சமாவிருதாய நமஹ. ஓம் சுகீர்த்தயே நமஹ. ஓம் சின்ன சம்சயாய நமஹ. ஓம் சர்வகாமினே நமஹ. ஓம் சதாபாசாய நமஹ. ஓம் சர்வாயுத விசாரதாய நமஹ.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 88. தேங்க்யூ.

0: Dear listeners of Shaivam.org, the following is Shukla Yajur Vedam, Karma Shaka, Adhyayam 27.
1: Atha Saptavimsho Dhyayaha Om Shadan Dadbhiravakan Danta Mulair Mridam Varsvai Istigan Daggishtra Abhyagye சரஸ்வத்யா அக்ரஜிஹ்வன் ஜிஹ்வாயா உத்சாதம் அவக்ரந்தேன தாலுவா ஜக்ஞே ஹனுப்யாமப ஆஸ்யேன விருஷாணமாண்டாப்யாம் ஆதித்யான் ஸ்மஸ்ருபிஹ்

0: ஏஷ்பம் மூர்த்னாஸ்தனயித்னுன்னிர்பாதேநாஶனி மஸ்திஷ்கேண வித்யுதங் கனீன காப்யாம்.
1: கர்ணாப்யாக்ஷ்ரோத்ரக்ஷ்ரோத்ராப்யாம் கர்ணௌ தேதனீமாதர கண்டேனாபஶுஷ்கண்டேன சித்தம் மன்யாபிஹி அதிதிக்ஞேஷீர்ஷ்ணா நிர்ருதின்நிர்ஜர்ஜல்யேன ஷீர்ஷ்ணா சங்க்ரோஷைஃ ப்ராணான் ரேஷ்மாணஃஸ்துபேன மஷகான் கேஷைரிந்திரஃஸ்வபாஸாவஹேன ப்ருஹஸ்பதிஃஞே ஷகுனி சாதேன கூர்மான் ஷபைராக்ரமாணஃஸ்தூராப்யா மிருக்ஷலா.

0: ஹவிஷா விதேமா கஸ்மை ஹவிஷா விதேமா ரசயா சஹாஹு யஸ்யேமாஃ ப்ரதிஷோ யஸ்யா பாஹூ கஸ்மை தேவாய ஹவிஷா விதேமா ய ஆத்மதா பாலதா யஸ்ய விஷ்வா உபாசாதே ப்ரஷிஷை யஸ்ய தேவாஹ
1: மிருத்யு கஸ்மை தேவாய ஹவிஷா விதேமா
0: ஆனோ பத்ராஹ் க்ரதாவோ யந்து விஷ்வதோ தப்தாஸோ அபாரீதாஸ உத்விதா.

0: ஜிவமவாசேமே வயம்
1: பூஷா நோ யதாவேதாமசத்வ்ருதே ரக்ஷிதா பாயுரதப்தஸ்வஸ்தயே ஸ்வஸ்தி ந இந்த்ரோ வ்ருத்தஸ்ரவா ஸ்வஸ்தி ந பூஷா விஶ்வவேதாஹ ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமி ஸ்வஸ்தி நோ

0: ீத்தபஷ்டாஹ
1: அன்வேனம் விப்ராருஷாயோ மதந்தி தேவானாம் புஷ்டே சாக்ருமா சுபந்தும் யத்வாஜினோ தாமா சந்தானமர்வாதோ யாஷீர்ஷன்யா தஷநாரஜ்ஜூரஸ்யா.

ஆதித்யைரிந்திரசகாணோ மருத்பீரஸ்மப்யம் பீஷஜாகாரதே யஜ்ஞஞ்சானஸ்தன்வன் ச பிரஜான்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

அகும்சஸ்தரஸ்மிஸ்தயஜ்ஞமுகமேவாவரந்தே திபதிஷ்டாதாத்யஸ்தேதி நைனம்.

ஹரிபூர்யம் பூயதே தேஜோ ததாதி ததா உத்கஸ்ரேஜா பும்ஸம் விபுக்தம் போதயிஷ்யதி.

ஜித்திமிச்சேவமஸ்மைத்ராஜித்திமிச்சேதேதாமைத்ராவருண்யாச்சாஜேதமைத்ராவருணதாமேவோபைத்ஆத்மா சன்னத்வாயபசுர்வா அக்ஞரியோ வை பசும் புரஸ்தாதுபசரதிஹினஸ்திவாத்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Srikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: Yet Sarvajnyatva Adi Vishishtam Ashtavidhana Adhikaranam Shivatattvam Tadeva Jagatkaranam Brahmai.
3: Iti Sutra Arthaha Vranita. Yet Sarvajnyatva Adi Vishishtam Janmadhyasya Yataha Iti Kaluktam Janmadhyasya Yataha Bhavati Kutaha Bhavati Sarvajnyatva Adi Vishishtam Tat Swarupam. சர்வஜ்ஞத்வாதி விசிஷ்டம் ஸ்வரூபம் ஜகஜன்மாதி காரணத்துவ பிரதிபாதக வாக்கியபியா. ஜகஜன்மாதி காரணமாக எது தெரியறதோ அது எப்படி எப்படி தெரியறது? சர்வஜ்ஞத்வாதி விசிஷ்டமா தெரியறது. சரி, சர்வஜ்ஞத்வாதிகம் தசிய ஸ்வரூப லட்சணம். ஜகஜன்ம பிரதிபாதக வாக்கியை அவகமியதே. சர்வஜ்ஞத்வாதி விசிஷ்டம் அஷ்டாபிதானாதிகரணம் சிவதத்துவம் ததேவ ஜகத் காரணம் பிரம்மே இத்யுச்யதே. அஷ்டாபிதானாதிகரணம் அதன அபிதானம் இத்யுக்தே சம்யா நாம. எட்டு பேர்கள் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு, ஏற்கனவே வந்தது. அப்புறம் பாஷ்யக்காரரே உத்தம் போவோம். பவ சிவ சர்வ பசுபதி பரமேஸ்வர மகாதேவ ருத்ர சம்பு பிரபிருதி பர்யாய வாசக சப்தசார பிரகாசித பரமசிவ பரமமஹிம விலாசஸ்யான் இருக்கு. பரமமஹிம விலாசஸ்யான் இருக்கு. ஆறு அஷ்ட எட்டு பிரபதித்தி ததாபி ஷண்ணாம் நாம்னாம் முக்கியத்துவம் இது பாதி. சர்வஜ்ஞத்வாதி விசிஷ்டம் அஷ்டாபிதானாதிகரணம் அஷ்ட அபிதானானாம் வாசகசப்தானாம் அதிகரணம் அது சம்ஞி அர்த்தம். அஷ்டானாம் நாம் சம்யா சம்யானாம் சம்யி. தத் கிமர்த்தம் அத்திர உக்தம் இத்துக்தே, கஷ்டன பிரஷ்னா பூர்வபக்ஷனா கிருதா. லக்ஷ்யமேவ நஜ்ஞாயதே ததானி லக்ஷணம் கதம் வயம் சங்கமயாமஹ. இப்போ நீங்கள் ஜகத்காரணத்துவம் இது லக்ஷணம் சொல்கிறீர்கள், ஆனால் அது இந்த ஜகத்காரணத்துவத்தினுடைய சமன்வயம் எந்த தர்மியில் பண்ணணும் என்றது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? லக்ஷ்யம் இப்போ கந்தவதி பிருத்திவி இத்தியத்திர கிளேஷோ நாஸ்தி. பிருத்திவி என்றது எதுன்னு லோகத்தில் தெரியும். உஷ்ணஸ்பர்ஷக தேஜா இத்திர கிளேஷோ நாஸ்தி. தேஜஸ் என்றது என்னதே லோகத்தில் தெரியும். தத்திர உஷ்ணஸ்பர்ஷா அஸ்தி கலு அஸ்தி ஸ்வயம் பரீட்சிதும் வயம் பிரபவாம. பரந்து பிரம்மா இது லோக பிரசித்தம் வஸ்து நாஸ்தி. உபனிஷதா ஏவ அவகந்தவியம். தரி லக்ஷ்யமேவ சாமானிய ரூபேணாபி நஜ்ஞாயதே தஸ்யாம் தசாயாம் பவதா ஜகத்காரணத்துவம் லக்ஷணம் உச்சதாம் எத்கிமபி லக்ஷணம் உச்சதாம் வயம் கதம் தஸ் தத் கஸ்மின் லக்ஷ்யே யோஜனீயம் இது கதம் அவகச்சாம இது பிரஷ்ன கிருத கலு. தஸ்ய கா பரிஹாரா இதானீம் வக்தவ்யா தஸ்ய பரிஹாரா சூசிதா. கதம் லக்ஷ்யம் கேனாபி ரூபேண அஸ்மாபிர் நஜ்ஞாயதே இது நா ஏதாதச சப்த பிரதிபாத்யத்வேன உபனிஷத்சு ஞாயதே கலு. போரும் ஏதாதச சப்த பிரதிபாத்யம் யத் வஸ்து தத் வஸ்து உபனிஷத்சு ஜகத்காரணத்வேன பிரதிபாத்யதே நவா இது பரீட்சணியம். பிரதிபாத்யதே லக்ஷண சமன்வயம் ஆயிடுத்து ஜாதம் கலு. ஏதாதசை சப்தைஹி உபனிஷத்சு வா புராணேஷு வா ஆகமேஷு வா கிஞ்சித் பதார்த்தா கஷ்டித் பதார்த்தா ஜகத்காரணத்வேன பிரதிபாத்யதே வா நவா பிரதிபாத்யதே. தரி அஸ்மதுக்தம் லக்ஷணம் தத்ர சமன்விதம் இது வக்தும் சக்கியதே. ததர்த்தம் உக்தம் அஷ்டாபிதானாதிகரணம் சிவதத்துவம் ததேவ ஜகத்காரணம் பிரம்மேத்யுச்யதே ஏவஞ்ச ஏதாதச சிவாதி சப்த வாச்யத்வேன ரூபேண லக்ஷ்ய பரிஜானம் பிரதமதா பவதி. ஏதர்த்தம் உபனிஷத் தாத்பரிய விசாரா நாபேக்ஷிதே. சிவஹ இது சப்தஹ சிவசப்த கலு அயம் தஸ்ய கஷ்டன வாச்யார்த்தோ வர்த்ததே ஜாதம். தாவதா லக்ஷ்ய பரிஜானம் ஜாதம். ஸ்வரூபம் ஞாதவயம் பஷ்யாத் ததர்த்தம் பரிச்சாயனார்த்தம் தடஸ்த லக்ஷணம் உச்சதே ஸ்ருத்யா தஸ்ய சமன்வயம் தத்ர கர்த்தும் சக்யதே. ததப் பரம் சர்வஜ்ஞத்வாதிகம் யதா ஸ்ருத்யா ஏவ உச்சதே தத் ஸ்வரூபமபி அவகந்தும் சக்யதே. ஏவம் ரீத்யா லக்ஷண பிரயோஜனம் அஸ்தி. சம்யக் தத்ர பூர்வபக்ஷகஹ சித்தாந்தகஹ இதி இதம் அபேக்ஷதே.
2: ஆனந்தாதீனாம் அத்ரேவ தர்மாணாம் பரிவசானம் சம்பவதி.
3: ஆனந்தாதீனாம் தர்மாணாம் அபி ஆனந்தாதயஸ்து தர்மா தேஷாம் தர்மாணாம் சர்வேஷாம் அபி அஸ்மின்னேவ ஏகஸ்மின் தர்மணி பரியவசானம் சங்கிரஹ கர்த்தவ்யா. ஆனந்த பிரம்மா ஞான பிரம்மா அப்படி இல்லை. இந்த ஒரே ஒரு வஸ்து ஜெகத் காரணமாக தெரியக்கூடிய ஒரே ஒரு வஸ்துவில ஆனந்தாதி தர்மானாம் அத்தைவ பரியவசானம் பரீட்சாயாம் கிருதாயாம் சர்வேபி அசைவ தர்மா இது அக்ரே விசாரோ பவிஷ்யதி கலு. तर्हि तत्र पर्यवसानं भवति, विचारेण अस्माभिः पर्यवसानं च कर्तुं शक्यते.
2: तत्र आनन्दं आनन्दो ब्रह्म इत्यादि वर्तन्ते, नारायणो परं ब्रह्म.
3: तत्र अस्ति, तत् अस्ति, क्रमेण आगच्छति आगच्छति तद् सर्वत्र. शङ्कापरिहारपरिहारास्तु इतोपि कर्तव्याः. इदानीं लक्षणत्वमेव न सम्भवति इति यदुक्तं, तस्य इत्यादि सामान्य आपाततः उत्पन्नानां प्रश्नानां परिहारस्तु जातः तावदेव.
2: सर्वज्ञत्वं, नित्यतृप्तत्वम्, अनादिबोधत्वं, स्वतन्त्रत्वम्, आलुप्तशक्तित्वम्, अनन्तशक्तित्वं च इत्येतानि सर्वज्ञत्वादीनि.
3: सर्वज्ञत्वादिविशिष्टम् इत्युक्तं, सर्वज्ञत्वादीनि इत्युक्ते षडङ्गानि, षडङ्गानि इति प्रसिद्धम्. एते षडङ्गानि इति व्यवहारः वर्तते. इद् आगमङ्गळ्ळि कडयाद इद् सर्वज्ञत्वं, नित्यतृप्तत्वम्, अनादिबोधत्वं, स्वतन्त्रत्वम्, अलुप्तशक्तिमत्वम्, अनन्तशक्तिमत्वं चेतानि परमेश्वरस्य षडङ्गानि इति वर्तते. स्वरूपान्तर्गताः धर्माः इत्यर्थः, स्वरूपे नित्यं विद्यमानाः धर्माः इति अङ्गं नाम तावदेव विवक्षितम् इति एते अत्र ग्राह्याणि. स्वरूपं, स्वरूपप्रतिपादनाय, तत् स्वयमेव उक्तस्य विवरणं. सर्वज्ञत्वादिविशिष्टान् सन्नर्ल्य आदिशब्देन के ग्राह्याः इति स्वयमेव उक्तं तावदेव. वर्तन्ते अवश्यं.
2: अपरोक्ष अनपेक्षित बाह्यकरण निष्कलङ्क अनुभव विषय निखिल वस्तुत्वं इह सर्वज्ञत्वम्.
3: नित्यापरोक्ष अनपेक्षितबाह्यकरण अनपेक्षितबाह्यकरणत्वम् एकं विशेषणं. नित्यापरोक्ष अनपेक्षितबाह्यकरण निष्कलङ्क अनुभव विषय
2: निखिल
3: नित्यापरोक्षः एप्डि तेरिमा नित्यापरोक्षः अनपेक्षितबाह्यकरणः निष्कलङ्कः यः अनुभवः तद्विषय निखिलवस्तुत्वम् इह सर्वज्ञत्वम्. इदानीं कुत्र समन्वयः भवति? सर्वज्ञे समन्वयः कर्तव्यः खलु. सर्वज्ञत्वं, निखिलवस्तुत्वम् इति पर्यवसानं क्रियते कथम् इत्युक्ते विग्रहो वक्तव्यः तद्वत्. यस्य यस्य परमेश्वरस्य यः अनुभवः तस्य अनुभवस्य निखिलं वस्तुविषयः, तर्हि सर्वविषयकज्ञानवत्त्वं सर्वज्ञत्वम्. अदल पुरुषावनुल सर्वं ये जानाति इत्युक्ते निखिलवस्तुविषयकज्ञानवान् अयं, निखिलवस्तुविषयकज्ञानवत्त्वं वर्तते इति. निखिलवस्तुविषयकज्ञानम् एन्द्रद् எப்பேற்பட்ட ஞானம், பரோட்ச ஞானமா அபரோக்ஷ ஞானமா கேட்டா அபரோக்ஷ ஞானம் சொன்ன இல்லையா, அதர்த்தம் நித்யாபரோக்ஷத்துவம் இது விசேஷணம். அந்த அனுபவம் எப்படி வந்தது, ஏதாவது எந்த காரணத்தினால வந்ததுன்னு கேட்டா மனசு ஒத்துருக்க, பரமேஸ்வரஸ்ய மனஹ அஸ்தி இது அங்கீகிருதம். பாஹ்யகரணம் அபேட்சித, அதுக்காக பாஹ்யன்னு போட்டிருக்க. பாஹ்யகரணங்கள் அபேட்சிதமா இல்ல, அந்தக்கரண மாத்திரேன உற்பத்தியமானம் ஞானம் இதம். நித்ய அபரோக்ஷ நித்யாபரோக்ஷம், நித்யம் ஞானம் இல்ல, நித்ய நித்யம் அபரோக்ஷம் யஞானம், நியமேன அபரோக்ஷம், அனபேட்சித பாஹ்யகரணம், நிஷ்கலங்கம் தோஷரஹிதம், நிஷ்கலங்கம் நிஷ்கலங்கமான எந்த ஒரு அனுபவம் உண்டோ தாதுஷ அனுபவ விஷய நிகில வஸ்துத்வம், அனுபவம் பிரதி விஷயீபூதம் நிகில வஸ்துத்வம் யஸ்ய சஹ சர்வஜ்ஞஹ இது சர்வஜ்ஞஹ ததேவ சர்வஜ்ஞத்வம்.
2: யஸ் சர்வஜ்ஞ சர்வவித் யஸ்ய ஞானமயம் தபஹ இத்யாதிபி இதம் ப்ரஹ்மணஹ சித்தம்.
3: யஸ் சர்வஜ்ஞ சர்வவித் யஸ்ய ஞானமயம் தபஹ இத்யாதி இத்யாதி ஸ்ருதி. சர்வஜ்ஞஹ சர்வவித் நிலக்கு இல்லையா, விசேஷ ஞானவத் இத்யஸ்தி. சாமானிய ஞானம் சர்வஸ்யாபி பவதி,
2: விசேஷ ஞானம் இதுக்கு நிஷ்கலங்கம்,
3: நிஷ்கலங்கம் இல்ல, தத்தத் ரூபேண சர்வ விஷயக ஞானம் சர்வஜ்ஞத்துவ விவகார பிரயோஜகம் இருக்கு. சர்வ விஷயக ஞானம் சர்வஜ்ஞத்துவ விவகார பிரயோஜகம் இல்ல, தெரியாதா? தத்தத் ரூபேண சர்வ விஷயக ஞானம் சொல்லணும், அந்யதா சர்வேபி சர்வஜ்ஞா கதம். சர்வம் சர்வம் இத்தியுக்தே அர்த்தம் புரியறது இல்லையா, தெரியும் துவம் சர்வஜ்ஞா ஜாதா சர்வசப்தஜன்ய உபஸ்திதி விஷய கஹ சர்வம் சர்வபதஜன்ய உபஸ்திதி விஷய கஹ சர்வம் தானும் ஜாதா ஹலு தவ உபஸ்திதி தரி சர்வம் ஜாதம் இது ஏவம் சாத் அத்த तत्तद्रूपेण इति वक्तव्यं प्रमेयम् इति पदं श्रुत्वापि सर्वज्ञत्वं भवति प्रमेयत्वेन रूपेण सर्वं प्रमेयं खलु अतः एतादृशं सर्वज्ञत्वम् अस्ति सर्वेषां वर्तते परन्तु इदम् अयं सर्वज्ञः इत्येवं व्यवहारे प्रयोजकं न तत्तद्रूपेण अवगन्तव्यम् अतः यः सर्वज्ञः सर्ववित् इत्यत्र इदं तर्कसङ्ग्रहदीपिकायामपि उदाहृतम् इदं वाक्यम् ईश्वरसिद्धौ दीपिकायां नास्ति वा अस्ति इति भाति ईश्वरसिद्धौ श्रुतिरपि प्रमाणं यः सर्वज्ञः सर्ववित् इत्यादि श्रुतिर्मानम् इत्युक्त्वा सर्वज्ञः सामान्यरूपेण सर्वज्ञानवान् सर्ववित् विशेषरूपेण सर्वज्ञानवान् इत्युक्तम् अन्यथा सर्वज्ञः सर्ववित् इति पौनरुक्त्यं भवति सर्वज्ञः इति यदुक्तं तदेव सर्ववित् इत्यस्यापि अर्थः अतः पौनरुक्तिवारणाय सर्वज्ञः इत्युक्ते सामान्यरूपेण सर्वज्ञानवान् सर्ववित् इत्यस्य विशेषरूपेण सर्वज्ञानवान् अर्थं पणिर्वान्
4: अनेन सकलचेतन बहुविधकर्मफलभोगानुकूल तत्तच्छरीरनिर्माण उपायसामग्रीविशेषज्ञं ब्रह्मनिमित्तम्
3: ब्रह्मणः निमित्तकारणत्वम् इदानीम् उक्तम् वस्तुगत्या निमित्तकारणम् उपादानकारणञ्च भवति इति समर्थनीयम् अभिन्ननिमित्तोपादानकारणत्वम् इति वर्तते अस्माकं मते तर्हि इदम् अभिन्ननिमित्तोपादानकारणत्वम् अद्वैतमतेऽप्यस्ति शैवमतेऽप्यस्ति विशिष्टाद्वैतमतेऽप्यस्ति माध्वमते नास्ति नैयायिकवदेव नैयायिकानां मते ईश्वरस्य निमित्तकारणत्वमेव किल अस्ति बीजाय इत्यस्य निमित्तकारणाय इति भ्रमिकगुडा वेदान्तं पठिचि ब्रह्ममन्त्रमोहं भयन्द्रं निमित्तकारणाय इत्यर्थः उक्तावलिकार पोटिका इदानीं किं भवति परमेश्वरस्य एकस्यैव उपादानकारणत्वं निमित्तकारणत्वञ्च उपपादनीयम् अत्र किं लिखितम् अनेन सकलचेतन बहुविधकर्मफलभोगानुकूल तत्तच्छरीरनिर्माण उपाय सामग्रीविशेषज्ञं ब्रह्मनिमित्तं भवति ज्ञानवत्वेन निमित्तकारणत्वम् अर्थं सृष्ट्यनुकूलज्ञानवत्वेन निमित्तकारणत्वम् इत्युक्ते निमित्तकारणता अवच्छेदकमन्यत् उपादानकारणता अवच्छेदकमन्यत् ഒരു രീതിയിൽ നിമിത്തകാരണം ഇന്നൊരു രീതിയിൽ ഉപാദാനകാരണം ചൊല്ലുന്നത് ഇല്ല അതാ ശാസ്ത്രീയ ഭാഷയിൽ ചൊന്നാൽ നിമിത്തകാരണതാവച്ഛേദകം സർവജ്ഞത്വം സർവജ്ഞത്വന രൂപേണ സാ നിമിത്തകാരണം അന്യന രൂപേണ ഉപാദാനകാരണം ഉപാദാനകാരണം എപ്പിടി ചൊല്ല പോരാ അപ്പുറം ഇപ്പൊ സകല ചേതന സകലേയ ചേതനാ തേഷാം ബഹുവിധ കർമ്മഫല ഭോഗ തദനുകൂലം കിം തത്തത് ശരീരം एवमेवं तन्निर्माण उपायसामग्री विशेषज्ञत्वं परमेश्वरस्य कथं निर्माता कीदृशं कस्य कीदृशं शरीरम् इतः परं दातव्यम् ज्ञानमस्ति विशेषज्ञत्वं विशेषज्ञत्वं ब्रह्मणः वर्तते तादृशविशेषज्ञत्वेन ब्रह्मनिमित्तकारणम् इत्युच्यते एवम् इप कुलालः घटं प्रति निमित्तकारणम् इति कुतः उच्यते अद् पण्डतक् अवनुकु तेरियुम् अद् अरिव वचिण्डु ताने निमित्तकारणं सोल्रद् तदेव तस्मात् निमित्तकारणम् इत्युक्ते कर्ता इति कः उच्यते लोके तेरिञ्जु पण्ड्रवन् शृणम् कण्डिपा अपिता शृणम् मुख्यं कर्तृत्व मुख्यः कर्तृत्वव्यवहारः एङ्गे तेरिञ्जु पण्ड्रवन् पाककृतः इदं कर्त सूपकर्तव्यः इति कृतम् अनन्तरं प्रकारान्तरं जातं किम् अवियल् जातं साम्बार् कर्तव्यम् इति चिन्तितम् अवियल् जातम् इति मन्यताम् इदानीम् अहम् अवियल् कृतवान् इति व्यवहारः मुख्यः नास्ति साम्बार् कर्तुमेव चिन्तितम् अवियल् जातं न पण्डिनेन चलकूडा तेरिञ्जु पण्डल प्रियुदल्या तत् कर्तुम् अपेक्षितं ज्ञानं सम्पाद्य तदर्थं बुद्धिपूर्वकं कृतं चेत् मया कृतम् इति व्यवहारः अन्यथा जातम् इति व्यवहारः एवमेव श्लोके अतः तत् तद्विषयकविशेषज्ञानवत्त्वं कर्तृत्वव्यवहारे प्रयोजकम् इदं लोकव्यवहारं कामिच अवदा विलयटका चलले अवदा शास्त्रे तथैव उदाहरणं कुर्वन्ति विना किं विना विनायकं प्रकुर्वाणः रचयामास वान्

0: இருக்கணும், கிருதி இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஞானம் இருக்கணும், உபாதான கோச்சரம், அது எது எது பண்ணணுமோ தஸ்ய உபாதான விஷயகம் அபரோக்ஷ ஜானம், சர்வம் சர்வ விஷயக ஜானம், தத் கதம் கர்த்தவ்யம் இது ஜானம், ததர்த்தம் இச்சா, ததர்த்தம் பிரயத்னா, இதெல்லாம் இருந்தால் கர்த்தான்னு சொல்லுவோம். சரி, இதம் கர்த்திருவ விவகார பிரயோஜகம், அது பரமேஸ்வரன்கிட்ட இருக்கிறதுனால அவர் கர்த்தா என்ற நிலைமையில நிமித்த காரணம் சொல்லுவார். கர்த்திருவ ரூபேண நிமித்த காரணம் இது விவகரியதே இத்தியுக்தம். உபாதான காரணத்துவ விஷயக நிரூபாரஸ்து பஷாத் கர்த்தவிய அஸ்து அத்த ஸ்தாபய.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் வேத மந்திரம். தி டைட்டில் இஸ் சிவ சுப்ரபாதம், பிரசன்டட் பை வேதமந்திரம் .com டீம். ஓம் நம சிவாய்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

0: ரிஷகம் ரிஷம் தேவபரிஹ சதவலிஷகம் சதவலிஷம் தேவபரிஹ ரிஷகம் ரிஷம் தேவபரிஹ சதவலிஷம் தேவபரிஹ சதவலிஷகம் சதவலிஷம் தேவபரிஹர் தேவபரிஹ சதவலிஷம் விவி சதவலிஷம் தேவபரிஹர் தேவபரிஹ சதவலிஷம் வி தேவபரிஹிரிதி தேவபரிஹி சதவலிஷம் விவி சதவலிஷகம் சதவலிஷம் விரோஹரோஹ வி சதவலிஷகம் சதவலிஷம் விரோஹ சதவலிஷமிதி சதவலிஷம் விரோஹரோஹ விவிரோஹ சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷாரோஹ விவிரோஹ சஹஸ்ரவலிஷாஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷாரோஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா விவி சஹஸ்ரவலிஷாரோஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா வி சஹஸ்ரவலிஷா விவி சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷா வி வயம் வயம் வி சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷா வி வயம் சஹஸ்ரவலிஷா இதி சஹஸ்ரவலிஷாஹ ஓம்
1: ஓம் நமஃ சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
2: ஓம் நமஃ சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் shaivam.org, the next program is Shiva Stotras. In this, you are about to listen
3: Araganga Kadatara, presented by Sarnambal Madhumuth. Thank you. Om Namah Shivaya.

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

ஓம் விஸ்வகர்பாய நமஹ, ஓம் புவே நமஹ, ஓம் அபுவே நமஹ, ஓம் பூதத்வாய நமஹ, ஓம் பூணாதீசாய நமஹ, ஓம் பூதிக்ருதே நமஹ, ஓம் பிராந்திநாசனாய நமஹ, ஓம் பூதிபூஷித சர்வாங்க.

நமஹ, ஓம் ஈஸ்வராஜ நமஹ, ஓம் காமபுவே நமஹ, ஓம் காமதாஜ நமஹ, ஓம் அச்சிந்த்யாஜ நமஹ, ஓம் கிரீட்டினே நமஹ, ஓம் கௌஷிகாஜ நமஹ, ஓம் கபிலாஜ நமஹ, ஓம் குசலாஜ நமஹ.

ஓம் கண்டகினே நம, ஓம் குண்டினே நம, ஓம் காரியகோவித விக்கிரமாய நம, ஓம் காலபக்ஷாய நம, ஓம் கலிங்காரணே நம, ஓம்

ஓம்ராஜ நம, ஓம் சதுர்முகாஜ நம, ஓம் ஓஜஸ்தேஜோ திதிதராஜ நம, ஓம் ஜிதகாமாஜ நம, ஓம் ஜனப்பிரியாஜ நம, ஓம் அஜாதசத்ரவே நம, ஓம் ஓஜஸ்வினே நம.

ஓம் ஜன்மமிருத்யுபயாபகாய நமஹ, ஓம் ஜீவிதாந்தகராய நமஹ, ஓம் ஜேஷ்டாய நமஹ, ஓம் ஜெகந்நாதாய நமஹ, ஓம் ஜனேஸ்வராய நமஹ, ஓம் த்ரிவர்க்கசாதனாய நமஹ, ஓம் தார்க்ஷ்யாய நமஹ, ஓம் தத்குணாய நமஹ, ஓம் தந்துவர்தனாய நமஹ.

நமஹ, ஓம் அவ்யக்தலக்ஷணாய நமஹ, ஓம் அவ்யக்தாய நமஹ, ஓம் வ்யக்தாய நமஹ, ஓம் வைஷ்யாய நமஹ, ஓம் சாம்பதஜய நமஹ, ஓம் விபுதாக்ரே சராய நமஹ, ஓம் வேதாய நமஹ, ஓம் விஸ்வகர்பாய நமஹ,

ஓம் நம ஓம் வசந்தாய நம ஓம் விவக்தஜே நம ஓம் விவஸ்வதே நம ஓம் வித்வத்தமாய நம ஓம் ரிஷவர்தனாய நம ஓம் விவக்தஜாய நம ஓம் வசந்தாய நம ஓம் விவஸ்வதே நம

ஓம் சத்ருதாபனாய நமஹ, ஓம் சனயே நமஹ, ஓம் சூர்யாய நமஹ, ஓம் சர்வகர்மணே நமஹ, ஓம் சர்வலோக

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Rig Veda Sakala Shaka, Mandalam 1, Suktam 88. Thank you.

0: மூர்னாஸ்தனயித்னுநிர்பாதேநாசனி மஸ்திஷ்கேண வித்யுதங் கனீன காப்யாம்
1: கர்ணாப்யாக்ஷ்ரோத்ரக்ஷ்ரோத்ராப்யாம் கர்ணௌதேதனீமாதர கண்டேன பஶ்ஷுஷ்க கண்டேன

புத்தியாஹ வசூரக்னிர்வசுஸ்ரவா அச்சாநக்ஷித்யுமத்தா மக்னேரயிந்தாஹ தன்வா ஆசோதிஷ்டதீதிவஸ்ஸும்நாயானூநமீமஹே சகிப்யஹ இதி சப்த

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org, the next program you are about to listen is Spiritual Discourse. Title is Akshara Manamalai, presented by Sri Machur Venkatraman. Thank you. Om Namah Shivaya.
2: Bhagavan calls Arunachala, addresses Arunachala as love. Anbe, he calls Anburu Arunachala. Arunachala, your form is not this mountain. Your form is love. Anburu Arunachala. அழன் மெரு மெழுகாய் அகத்துணை நினைந்து நைந்து உருகும் அன்பிலி எனக்கு. ஐ டு நாட் ஹாவ் தட் லவ் விச் மேக்ஸ் த வேக்ஸ் மெல்ட். வென் த ஃபயர் மேக்ஸ் த வேக்ஸ் மெல்ட் லைக் தட் த ஹார்ட் மெல்ட்ஸ். சோ தட் ஈஸ்வர சரீர சம்பர்க்கம். சோ பகவான் சேஸ் அம்மையும் அப்பனும் ஆகி, திஸ் இஸ் ஆல் வெரி another dimension of Ramana Bhagavan. You see Bhagavan in talks, you see Bhagavan in who am I, that is one dimension, the dimension of fire. And you look at the other side. See, Shiva, usually Veda says he has two faces. Rudrayate dakshinam mukham tena mam pahi nityam. Veda says, Rudra, you have a Dakshina Mukha and a Vama Mukha. And that Vama Mukha is so terrifying. And the Dakshina Mukha is so sweet, so compassionate, so full of love. So Bhagavan's that heart, the other side, Bhagavan, after realization, he recognizes that stream and sings. He says, Arunachala as my mother and my father, not this outer mother and father. He was also there in the outer mother and father, but more deeply he was there behind me. Nokiye karuti mai taakiye. He was constantly, noki means vigilant, observing me. Karuti mai taakiye, wherever I slipped from the path, he gave me something. See, many saints sing like that, you know. Manikavajar yesterday told in one of his beautiful songs, he says, I don't know how I got Shiva. Because I was a worldly man, immersed in the world, full of I and mine. Nadithu mannidai poyinai palashaitu. I was immersed in poi. Poi means falsehood. I was immersed in falsehood. நான் எனதியனும் மாயம் கடித்த வாயிலே நின்று. ஐ வாஸ், த பாய்சன் வாஸ் தேர் வித் இன் மீ. பகவான் ஆல்சோ சேஸ், பிஃபோர் த பாய்சன் ரீச்சஸ் த ஹெட், அருணாச்சலா ஹெல்ப் மீ. விடம் பற்றி என்ன, பற்றிமால் விடம் தலை உற்றிடும் முன், பிஃபோர் தட் விஷம் த பாய்சன் ரீச்சஸ் த ஹெட், அருணாச்சலா ரெஸ்கியூ மீ. பகவான் சேஸ், பிகாஸ் வென் சம் ஸ்னேக் பைட்ஸ், the time it takes to reach the head is very important. There is one joke. One person was bitten by a snake. Then he was taken to the physician. The physician said, we should treat him very quickly because before the poison reaches the head, we have to give the medicine. The man said, the poison will not reach head. Why? The snake had its biting in my head.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ூயம் பூயத்தை தேஜோதாதி தாஹுக்கேயாவும் போதயிஷ்யேனம் வியத்தயன்வாஷ குருத்தை அந்நோவிந்தே.